0: தத்தி தகட தகஜம்
1: தகதின் தகட தகஜம்
0: தத்தின் தகட தகஜம்
1: தகதின் தகட தகஜம் தத்திங்கணக தத்திங்கணக தத்திங்கணகதா
0: ൂളിപ്പൂഴിക്കടകൻ പ്രയോഗിച്ച് കെട്ടിലമ്മേ നിന്നെ കൈക്കലാക്കും കെട്ടിലമ്മേ നിന്നെ കൈക്കലാക്കും.

0: நத்தம் ரிது சகி நிகரமிதா நிறநிறையாய் மததரலம் இது வழி பலகுரி பலகுரி சுழலிவ சுமதுர நடனமிதாடி ധ്രുതപദതാളം.
1: ഇന്നത്തെ ഗാനശലാപത്തിന്റെ സമയം ഇവിടെ പൂർണ്ണമാവുകയാണ്.

இருட்டில் ஆவழி பின்தொடர்ந்தெத்துவானாவாதே பின்னாம்புறத்தே இருட்டில் பொட்டிய கைவளத்துண்டினால் அவளுடைய நக்ன பாதங்கள் முறிஞ்சு